0: தேசி திங்கள ஜக்னி, சுவாணி திங்கள் அஜ்ஜி, கொச்சக்கி கூலிகை சட்லி ஹாக்கத் பஜ்ஜி.
1: ரேடியோ குந்தாப்ர 89.6 FM குந்த கண்டுகள பிரகிருதிய ஸ்வர.
2: ನೋಡಿ ಅಂಕಲ್, ನನಗೆ ಬೇರೆ ಒಂದು ಲವ್ ಉಂಟು. ನನಗೆ ಯಾರು ಯಾವ ಹುಡುಗ ಹುಡುಗು ಆಗತ್ತೆ ಇಲ್ಲ ಆಯ್ತಾ? ಇಕಳಿ ತಗೊಳ್ಳಿ.
3: ಎಂತ ಜೋರು ಮರ ಇವಳು, ಇವಳನ್ನು ಲವ್ ಮಾಡಿ ಮದುವೆ ಆದವ ಸತ್ತವ ಅಂತ.